0: மத்திய துறை அலங்கார வேண்டும்.
1: Buenas tardes, redacción y mantener pista 11 derecha, intersección con Papate.
0: Pues tenemos que mantener pista 2, 1-1 derecha.